0: இசையில் நுண்ணியன ஹட ஜோதி இருதா ராத்திரி ஹத்தட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரிய
1: தசக்க துணக்க அக்கண்ட அபிமானிய சமகி நவத்தம ரேடியோ ரியாலிட்டிய லக்கண்ட கோல்டன் வாய்ஸ்
2: அப்பி சோயான்னே
1: සෑම සඳුදා බදාදා සහ සිකුරාදා දිනකම පස්වරු එකේ සිට හතර දක්වා

0: பிராட்டத்தை வாங்க கியன ரேடியோ
1: ஃபிளாஷ்பேக்
2: ஃபீட்பேக்
1: சன்ஃப்ளவர்
2: ஆல் ரைட்
1: சி துவசகுரா
2: சஹாரா ஃபிளாஷ்
1: பாயோ
2: சானிதாபா එදා ඉතිහාසයේ ප්‍රාසංගික වේදිකාව තුල රජකල පෙරලිකාරයෝ
3: දවල් 12:00 ගී රශ්මී